வண்ணரமண்டன் அனுபவ நாசம் உன்மன் பிரகாஷ் குன்கண் பிரணாம் ஜல் தர்மதாம் அஞ்சஜ அங்க அசனு பங்க உப்மா பாரு கதமிதுதாரு ஜல் தன மண்ட திசு பண்ட ஜல் தர்மஹந்த